0: சித்தங்காய கிரி போட்டு இன்ட்டு பையன கப்போ
1: Stop dancing. Ponagalu loading. Don't stop dancing. Ponagalu loading.
0: Hey, chatak patak latak patak mastu gudi zonu. Hey, kiraki thal lepi kattu mogi podi downu. Hey, salam kattu chillam kattu manate ra placeu. Hey, teen maru yella kattu penchu zara dosu.
1: Don't stop dancing. Ponagalu loading.